இல்லாயால் எனிக்குரா அத்தியாதி சம்பத்து சர்வம் துக்கப்பிரதமென்னறிஞ்சாலும் வரிஷ்டத போதன் வசிஷ்டன் அது கேட்டு சிரிச்சு தசரத நிருபனோடருள் செய்து நினக்கு நாலு புத்திரன்மாருண்டாய் வரும் அது நினச்சு கேதிக்கேண்ட மனசி நரபதே வைகாத வருத்தணம் ரிஷ்யசங்கனை இப்போ செய்கநீ குணா நிதே புத்திரகாமேஷ்டி கர்மம் தன்னுட குருவாய வசிஷ்ட நியோகத்தால் மன்னவன் வைபண்டகன் தன்னையும் வருத்தினான் சாலையும் பணி செய்து சரையூ தீரத்திங்கள் பூலோகபதி யாகும் தீட்சிச்சானது காலம் அஸ்வமேதானந்தரம் தாபசன்மாருமாய் விஸ்வநாயக சமனாகிய தசரதன் விஸ்வநாயகன் அவதாரம் செய்வதினாய் விஸ்வாசபக்தியோடும் புத்திரகாமேஷ்டி தர்மம் ரிஷ்யசங்கனாய் செய்யப்பெட்டோராகுதியாலே விஸ்வதேவதாகணம் திருப்தமாயது நேரம் ஹேமபாத்திரஸ்தமாய பாயச

0: நீதிமான் நிஷ்கல்மஷன் நிர்குணன் நிகமாந்த வாக்கியார்த்தவேத்யநாதன் நிஷ்கிரியன் நிராகாரன் நிர்யரனுஷேவிதன் நிஷ்காமன் நியமினாம் ஹிருதய நிலையன்.
1: இதுவரை கேட்டது ராமாயண பாராயணம். பாராயணம் செய்தத் ஸ்ரீ வெண்மணி கிருஷ்ணன் நம்பூதிரி. இனியொரு ஸ்ரீராமகீர்த்தனம் பாடியது டாக்டர் எஸ் சௌமியா.

ஆசி முத்தசியே, உம்மரத்து திராட நாளில் மூவந்திக்கே நன்மடம் வீசுன்ன கோடித்த